0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்

0: காலை தோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை
0: எஃப்எம் தாளம் வானொலி
1: வானொலி. உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேந்தி சியரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். இந்த இனிய வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் நாள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் வெற்றியும் நிறைந்ததாக அமைய என மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 3 தேதி. ஒவ்வொரு புதிய விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். இன்று செய்யும் முயற்சியே நாளை வெற்றியை உருவாக்கும். புன்னகையுடன் இந்த நாளை தொடங்குங்கள். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் நல்ல நாளை உங்களுக்கு பரிசளிக்கும். இது உங்கள் காலை நிகழ்ச்சி. இனிய பாடல்கள், உற்சாகமாக தகவல்கள் மற்றும் நல்ல அதிர்வுகளுடன் தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கின்றோம். வாருங்கள், இந்த வெள்ளிக்கிழமையை உற்சாகமாக ஆரம்பிப்போம். அம்மனே போற்றும் இதோ ஒரு பக்தி பாடல்.

அன்பு மக்களே, அனைவரும் நலமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த வாரத்தின் கடைசி வேலை நாளான இந்த வெள்ளிக்கிழமையை உற்சாகத்துடனும் புன்னகையுடனும் எதிர்கொள்ள தயாராக கொண்டிருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். வாருங்கள், இந்த நாளை இனிமையான இசையுடனும் நல்ல எண்ணங்களுடனும் தொடங்கலாம். அடுத்த வரும் பாடல் திரைப்பட மெல்லிசை பாடல்கள், பழைய பாடல்கள். இதோ தியம் சுந்தரராசன் குரலில் புது நடக்கத்தில்.

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ஹிஷ்மாசோந்துலிருந்த யதேவன் முதலியம்மா சுவிதா வேதா எழிலன் ராகினி வெண்ணிலா ஞானவன் ஞானம் யுவின் பூஜா அம்ம பாகியம் இதே பாடலை நாங்கள் காங்காரோ சோந்து ஃபிளக்லிருந்த யா சிவன் செலன் அம்ம மாயன் மற்றும் அறிஞர் அண்ணா பள்ளியில் பணியாற்றி வருகின்ற ஆசிரியர்களும் படிக்கின்ற மாணவர்களும் அவர்களுக்கும் இந்த பாடலை நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை ராசி நல்ல ராசி இந்த பாடலை சிறப்பாக அம்மா வனிதா மணிலம் அம்மா தேவி உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் நீங்களும் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028070 இந்த தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம். 4028070 நீங்கள் கண்டிப்பாக அழைத்து உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்கலாம்.

நமக்கு என்ன சொல்லி தருகின்றன என்பதை கேட்கலாமா? இதோ ஈகை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறட்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம்.

நீங்கள் ஈகை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரட்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் கேட்டீர்கள். ஈகை வந்து பிறருக்கு உதவும் மனப்பான்மை, தானம், இரக்கம் மற்றும் மனித நேயத்தை வலியுறுத்துகிறது. இந்த குரட்பாக்களின் கருத்துக்களை நாங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதன் மூலம் சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் என்பதை பற்றி கேட்கலாம். முதலில் தேவையுள்ளவர்களுக்கு உதவுதல், அதாவது உடை, உணவு, கல்வி மற்றும் மருத்துவ உதவி போன்றவற்றை இயன்ற அளவில் வழங்க வேண்டும். எதிர்பார்ப்பில்லாமல் கொடுத்தல், எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் முன் வந்து உதவ வேண்டும். பகிர்ந்து வாழும் பழக்கம், நம்மிடம் உள்ள பொருள், அறிவு மற்றும் நேரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இரக்க மனப்பான்மையை வளர்த்தல், ஏழைகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் துன்பப்படுபவர்களிடம் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும். சமூக நலனில் பங்கேற்பது, இரத்த தானம், மரக்கன்று நடுதல், கல்வி உதவி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற சமூக சேவைகளில் பங்கேற்க வேண்டும். ஈகை என்பது பொருள் கொடுப்பது மட்டுமல்ல, அன்பு, இரக்கம், நேரம், அறிவு மற்றும் ஊக்கம் ஆகியவற்றையும் பிறர்

உடன் பகிர்வதாகும். திருக்குறளின் ஈகை அதிகாரத்தை வாழ்க்கையில் கடைபிடித்தால் தனி மனித முன்னேற்றத்துடன் சமூகமும் வளம் பெறும். அடுத்து வருவது உங்களுக்காக இதோ விழி மூடி யோசித்தால் அயன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல்.

அன்பு மக்களே, நல்ல உடல் நலத்துடன் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கலாம். தினமும் 7 அல்லது 9 மணி நேரம் தூங்க வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்யுங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் அதிக மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். தவறாமல் உடல்நல பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்போம், வாழலாம்.

அன்பு மக்களே, அடுத்த பாடல் தமிழா தமிழா. இந்த பாடலை அனைத்து தமிழர்கள், இந்த உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் நாங்கள் இந்த பாடலை அளித்து இருக்கின்றோம். இதோ கேளுங்கள், ஹரிஹரன் குரலில்.

இந்த பாடல் ரோஜா திரைப்படத்தில் இருந்து வரும் ஒரு சக்தி வாய்ந்த தேசபக்தி பாடல். இது நம்ம தமிழன் அடையாளத்தையும் இந்திய ஒற்றுமையையும் உயர்த்தி பேசுகிறது. தமிழா தமிழா நாளே நம் நாளே என்ற வரி நமக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தில் நாமே நம்ம வாழ்க்கையை உருவா

ஆக்க வேண்டும் என்ற உணர்வையும் கொடுக்கிறது. இந்த பாடலை ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கின்றார், ஹரிஹரன் பாடியிருந்தார், வைரமுத்து எழுதி இருக்கின்றார். இது கேட்பவர்களுக்கு பெருமையும் உணர்ச்சியும் ஊக்கமும் தரும் ஒரு பாடல். அடுத்த வரும் பாடல் ஜோ திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள சித்துக்குமார் குரலில் உருகி உருகி. இந்த பாடலில் நாங்கள் சிறப்பாக வான்குவரிலிருந்து யோகினி மற்றும் மோகன் உங்களுக்காக இதோ உருகி உருகி என்னும் பாடல்.

அன்பு மக்களே, இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 3ஆம் தேதி. மேபர்கிலிருந்து பாதினி லட்சுமணன் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் ஹன்ஸ், மகள் யானா மோகனா, மகன் அரிஞன் அம்மா சுதா, மாமியார் பத்மினி சிவம், சௌபாகியம் வெஷ்பா, அஞ்சினா ஷாலினி அருளன் திருவடி, அழகன் லோகேஸ்வரன், கமலம் லம்போதரன், சரவணன் தனியன் தனவி, லட்சுமணன் குடும்பம், சதாசிவன் குடும்பம் மற்றும் முருகப்பன் நாயக்கன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் திருமண நிறைவு நாளை முனித்து ராகினி மற்றும் சச்சுதா சின்னராசன், இன்று அவர்கள் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள், வாழ்த்துகின்றவர்கள் 2 மகன்மார்கள் அழகன்.

மற்றும் கவிசன் அனைத்து சின்னராசன் மற்றும் கத்தன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதை பாடலை செல்வி கலிங்கி தமது பிறந்த நாளை முனித்து சதா கம்லா செல்வா வெனிஷா விகாஷ் யுவன் வக்வல்லிருந்து அனைத்து நண்பர்கள் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ராஜேந்திரி வாசன் சக்கரவானன் தமது திருமண நிறைவு நாளை முனித்து அருளன் வாரு புலவி மற்றும் பிச்சிபெல்லியிலிருந்து சக்கரவானன் குடும்பத்துக்கு நாங்கள் வாழ்த்துக்களோடு அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். ரிவியஜாபா ஊரைச் சேர்ந்த மன்னன் பெருமாள் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். பேரன்மார்கள் சோமசேகரன் சோழன் பேத்தி செந்தாமரை மற்றும் மகன்மார்கள் சஞ்சீவன் ஜேசன் மருமகள்மார்கள் சந்தி கெசிலா அன்னி வனேசா மாலினி தங்கைமார்கள் ரோஜாமணி வாணி வசந்தா ரூபி தம்பிமார்கள் சுந்தரன் வீரன் பாட்டி தங்கச்சி பாட்டி சுபமா நண்பர்கள் தேவி நீலம் மற்றும் வனிதா தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார் அம்மா மனுவன் அவர்கள். லியோ ஷெத்தியாகூரிலிருந்து அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக தேவசேனா வீரசாமி கார்த்திகேயன் விமானன் ஷாம்பனி சரோபினி லோஷனம் கஜானனன் மற்றும் பாடலை கேட்கின்றவர்கள் போர்ட்லிஸ்டிலிருந்து மாதேவி தன்ராயன் அவர்கள். திப்பம் தப்பம் என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை நாங்கள் அடுத்த பாடலை இந்த டிப்பம் தப்பம் பாடலை நாங்கள் அமைச்ச ஊரைச் சேர்ந்த அருமை மம்பத்தா அம்மா சிரோன் பாலன் பிரிசிலா குமிலா தாத்தா ரித்னோ திருவங்காடம் அக்கா சந்திரா கமாயா அக்கா வனிதா பிராயன் கருணா கெந்திஷ் பிரேனா ஏவா லமுகிலிருந்து சுஷிலா சீனிவாசன் மமதேவன் அத்தை தேவி வக்கோலிருந்து தனுஷா அக்ஷய் தலினா பரவிதன் வினா தனிஷா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாலா விலோஷா திருமதி ரிஷ்வோன்லிருந்து அத்தை சீதா மற்றும் அமே ராஜு ஜெகம்பரம் அனைத்து மம்பத்தா மற்றும் ஜெகம்பரம் குடும்பத்துக்கு இதோ இந்த பாடல். குத்தோலிருந்து ஜெவினா குமரன் வசம்பா வீரன் மாயவதி அலிபிரியா வக்வல்லிருந்து ஐயா ஆறுமுகமுத்தி விமலா உங்களுக்காகவும் இந்த பாடலை தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை பூவனன் மற்றும் ஊர்வனி தமது திருமண நாளை முன்னித்து அம்மா சாரதா பஜகா மற்றும் சகோதரி சாம்பவி அனைத்து கன்னியப்பன் கோயந்தன் பொன்னுசாமி கந்தன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. இதோ அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக நுவல் ஃப்ரான்ஸிலிருந்து பூமாலை கிரீஷ் மற்றும் புஷான் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் அழகன் அழகி அமல்யா எலா குணால் செல்வி அவிஷ் ஜாவ்ரா சரோஜினி தங்கச்சி சுந்தரோ அத்தை தேவானை பத்தன் மற்றும் யுவானி கண்ணன் ஜலன் அவிலன் ராமசாமி அனைத்து பழனி குடும்பத்துக்கு பாடலை கேட்கின்றவர் உமா கங்காது அவர்கள். இதோ இந்த பாடல்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.